தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தட்டித தரித தனத